0: You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 21ஆம் தேதி வைகாசி திங்கள் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்விய குடிமக்கள் மற்றும் டொரஸ்டை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: Over in Western Australia, the situation is much worse. It's almost close to the level that we saw in New South Wales in 2021, where there were literally thousands and thousands of mice per hectare.
4: Costs of farming in general are going to be much higher. As growers, we have to be really vigilant. We're on top of the problem.
2: மேற்கு ஆஸ்திரேலியாவின் தானிய விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கும் ஒரு சிறிய பிராணி எலி கட்டுக்கடங்காமல் பெருகுவது குறித்த செய்தியின் பின்னணி, பின்னர் கருத்தடை முறைகள் பற்றிய விரிவான விளக்கம், அத்துடன் ஆஸ்திரேலியாவின் தொன்ம அடையாளங்களுள் மிக முக்கியமான பூமராங் குறித்து கீதா மதிவாணன் முன்வைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா, கூடவே எமது கண் பார்வையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஐ ஃப்ளோட்டர்ஸ் பற்றிய விளக்கம் என்பன ஒலிக்க உள்ளன. முதலில் செய்தியின் பின்னணி.

0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. அடுத்து செய்தியின் பின்னணி. எலி ஒரு சிறிய பிராணி, ஆனால் அந்த சிறிய பிராணி இப்போது மேற்கு ஆஸ்திரேலியாவின் தானிய விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறோம். மேற்கு ஆஸ்திரேலியாவின் கோதுமை வளரும் பகுதிகளில், ஆங்கிலத்தில் வீட் பெல்ட் என்று அழைக்கப்படும் இடங்களில், எலிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் இதனை மவுஸ் பிளேக், அதாவது எலி பெருந்தொற்று என்று அறிவித்திருக்கிறார்கள். சாதாரண நிலையில் ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்பு வயலில் 5 முதல் 10 எலிகள் இருப்பது இயல்பானது. அதே இடத்தில் 200 எலிகளுக்கு மேல் இருக்குமானால் பொருளாதார ரீதியில் சேதம் ஏற்படத் தொடங்கும். பிளேக், அதாவது பெருந்தொற்று என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அளவு 800 முதல் 1000 எலிகள். ஆனால் தற்போது மேற்கு ஆஸ்திரேலியாவின் சில வயல்களில் ஹெக்டேருக்கு 4000-க்கும் மேற்பட்ட எலிகள் கணக்கிடப்பட்டுள்ளன. இது சாதாரண பூச்சித் தொல்லை அல்ல, எலிகளின் பெரும் படையெடுப்பு. ஜெரல்டன் நகருக்கு வடக்கே உள்ள வயல்களில் ஒவ்வொரு 100 சதுர மீட்டர் இடத்திற்கும் 40 எலி வலைகள் இருப்பதாக GRDC கிரெயின்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அறிக்கையிட்டுள்ளது. சாதாரண நிலையில் 2 அல்லது 3 எலி வலைகள் இருந்தாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது 40 எலி வலைகளாக உள்ளது. மின்வெஸ்ட் பகுதியில் 11,000 ஹெக்டேர் நிலத்தில் லுப்பின்ஸ், கனோலா, கோதுமை, பாலி எனப்படும் வார்கோதுமை பயிரிடும் ஒரு விவசாயி தனது நிலத்தில் 100 சதுர மீட்டருக்கு 180 எலி வலைகள் கணக்கிட்டிருக்கிறார். 2021 வந்த எலி பெருந்தொற்றை விட இம்முறை குறைந்தது 2 மடங்கு மோசம் என்று அவர் சொல்கிறார்.
1: This time around it's much worse than I've ever seen. I've never ever seen this level of population ever before seeing in our paddock. We're getting 20

0: to 40 burrows in the 100 metre transects pretty continually through this area, which equates to 4,000 to 8,000 mice per hectare, which is a lot. Like, it's a lot more than I've ever seen before. And they started off in the canola paddocks, and that's certainly the preferred option. And then now they're moving into lupins and pasture.
1: நீங்கள் கேட்கலாம், ஏன் திடீரென்று இவ்வளவு எலிகள்? இதற்கு முக்கிய காரணம் உணவு. கடந்த ஆண்டு மேற்கு ஆஸ்திரேலியா வரலாறு காணாத அளவில் தானிய அறுவடை பெற்றது, 27 மில்லியன் டன்கள். இது விவசாயிகளுக்கு மிகச் சிறப்பான செய்தி. ஆனால் அந்த மிகுதியான அறுவடை வயல்களில் ஓரளவு தானியங்களை விட்டுச் சென்றது. சிந்திய தானியங்கள், பயிரச்சங்கள், தானாக முளைத்த கனோலா செடிகள், களைகள், இவை அனைத்தும் எலிகளுக்கு பெரும் விருந்தாக மாறின. சாதாரணமாக விதைப்பு காலங்களுக்கிடையில் உணவு கிடைக்காமல் அவதிப்படும் எலிகள் இம்முறை கல்யாண சாப்பாடு சாப்பிடுவது போல் விருந்து கிடைப்பதால் சாப்பிட்டு பெருகிவிட்டன. மேற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த நிலை எவ்வளவு மோசமாக இருக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று CSIRO ஆராய்ச்சியாளர் ஸ்டீவ் ஹென்றி கூறுகிறார்.
2: Over in Western Australia, the situation is much worse. It's almost close to the level that we saw in New South Wales in 2021, where there were literally thousands and thousands of mice per hectare. Western Australia is a little bit different to the eastern states in that historically mice haven't been a really significant problem over there. But now, as we're seeing a lot better crops grown over there more often, there's more food in the system more often. They had a couple of really good seasons that's put a lot of food into the system. And then conditions through the summer have been favourable for mice to continue to breed. And now we're seeing them at really peak numbers as the farmers are preparing to sow their crops.
1: அவர் கூறிய முக்கிய விடயம், ஒரு பெண் எலி ஒவ்வொரு 3 வாரத்திற்கும் ஒரு முறை குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகள் 6 வாரங்களில் இனப்பெருக்கம் செய்ய தொடங்கும். இவ்வாறு எலிகளின் எண்ணிக்கை கணித மட்டத்தில் வெடித்து பெருகுகின்றன.
2: They start when they're 6 weeks old and can have 6 to 10 babies every 19 to 21 days. But the really important issue is that they fall pregnant again within 2 to 3 days of giving birth. So there's actually no break in pup production. So you can see from the time you've got 100 females per hectare, you're only 3 weeks away from having well over 600 animals per hectare. And then 3 weeks again, there's the same injection of numbers. So the capacity to rise out of control is really dramatic.
1: இது விவசாயிகளுக்கு மட்டுமே தீங்கு செய்வதில்லை. கோதுமை வளரும் பகுதிகளில் வசிக்கும் சாதாரண மக்களின் வீடுகள், கடைகள், பண்ணை கட்டடங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றன. 2021 நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வந்த எலி பெருந்தொற்றில் என்ன நடந்தது தெரியுமா? வெலிங்டன் சிறையில் எலிகள் மின்கம்பிகளையும் கூரை பலகைகளையும் கடித்து போட்டதால் 420 கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டார்கள். சில வீடுகளில் எலிகள் படுக்கைகளில் ஏறி மக்களை கடிக்க ஆரம்பித்தன. மின்கம்பிகளை எலிகள் கடித்ததால் வீடுகளில் தீ விபத்துகள் நடந்தன. அந்த பெருந்தொற்று ஆஸ்திரேலியாவிற்கு சுமார் $1 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தியது.
0: I think the costs of farming in general are going to be much higher. As growers, we have to be really vigilant. We're on top of the problem. It's another cost. It's another person tied up doing another operation. As you know, labor's not cheap. Diesel's not cheap. None of it's cheap, so it's just another expense for us to bear.
1: ஆரோக்கியம் தொடர்பான ஆபத்துகளும் உள்ளன. லெப்டோஸ்பிரோசிஸ் மற்றும் யர்சினோசிஸ் போன்ற நோய்களை எலிகள் பரப்பக்கூடியவை. இவை பாக்டீரியா நோய் தொற்றுகள். எலிகள் சிறுநீர் கழித்த நிலம், நீர், புழுதி இவற்றுடன் நாம் தொடர்பு கொண்டால், குறிப்பாக உடலில் ஏதேனும் வெட்டுக்காயம் இருந்தால், இந்த நோய்கள் நம்மை அண்டலாம். வாய், மூக்கு மற்றும் கண்களின் சவ்வுகள் வழியாகவும் இவை பரவலாம். எலிகளை ஒழிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களிலும் ஆபத்து உள்ளது. ஆஸ்திரேலியாவில் பயிர் நிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட ஒரே எலி ஒழிப்பு மருந்து ஜிங்க் ஃபாஸ்பைடு. ZP25 என்று அழைக்கப்படும் சாதாரண வலிமை மருந்து இப்போது கிடைக்கிறது. 2021 பெருந்தொற்றின் போது அரசின் சிறப்பு அனுமதியுடன் இரட்டை வலிமை கொண்ட ZP50 பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த அனுமதி 2023 இறுதியில் காலாவதியாகிவிட்டது. இப்போது விவசாயிகளும் கிரெயின் ப்ரொடியூசர்ஸ் ஆஸ்திரேலியா என்ற அமைப்பும் ZP50 மீண்டும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று முன்வைத்த கோரிக்கை கடந்த திங்கட்கிழமை மே 18 தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனை மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டார்

0: Green Producers Australian drummer pin Andrew Wiedemann.
1: Well, finally, some good news for our farmers. There's been an emergency permit released for a ZP50 mouse bait. That is the double-strength stuff that actually works. After solid advocacy from my office, from GPA, GPSA, and, of course, our farmers, we finally got this done. This is great for farmers on the Mid-North, the Adelaide Plains, and the York Peninsula, where we're seeing significant growth in mice levels. So there is an online course required to get access to this stuff.
0: ஆனால் ஆஸ்திரேலியாவின் பூச்சிக்கொல்லி ஒழுங்குமுறை அமைப்பான APVMA இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ZP50 தவறாக பயன்படுத்தப்பட்டால் இலக்கு வைக்கப்படாத பறவைகள் பாதிக்கப்படலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு வகை எலியொழிப்பு மருந்துகளான பிராடிஃபக்கம் மற்றும் புரோமெடலோன் ஆகியவை ஆஸ்திரேலியாவின் பூர்வீக ஆந்தைகள், ஊர்வன மற்றும் அழியும் தருவாயில் உள்ள கோ விலங்குகளில் ஆபத்தான அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. இதுகுறித்து மேற்கு ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் அமெண்டா டோன் மாநில நாடாளுமன்றத்தில் முறையீடு செய்தார்.
2: Effective rodent management does not require widespread poison distribution. What we are currently doing is not solving the problem, we are compounding it. We are removing natural predators, destabilizing ecosystems and creating a cycle where more poison is used to compensate for the damage caused by previous poisons being used. The solution is simple. Ban the sale of second generation anticoagulant rodenticides.
0: இந்நிலையில் விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சியாளர்களின் ஆலோசனை இவை. ஒன்று, வாகனத்தில் வயலை சுற்றி பார்ப்பதை விட கால்நடையாக நடந்து வயலை சோதிக்க வேண்டும். ஏனென்றால் நிமிர்ந்து நிற்கும் கம்பளி புல் எலி வலைகளை மறைக்கிறது. தரைமட்டத்தில் தான் அவற்றை சரியாக காண முடியும். அடுத்ததாக, விதைப்பு செய்யும் சமயத்திலேயே எலிகளை கொல்லும் மருந்துகளை போட வேண்டும். எலிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இடங்களில் இது மிக அவசியம். மூன்றாவதாக, அறுவடையின் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தானியங்கள் வயலில் சிந்தாமல் பார்த்துக் கொள்வது நீண்ட காலத்தில் எலிகளுக்கான உணவை குறைக்கும் சிறந்த வழியாகும். மவுஸ் அலர்ட் என்ற இணையதளத்தை CSIRO நடத்துகிறது. அந்த தளத்தில் விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் எலிகளின் நிலைமை குறித்து தகவல் தர முடியும். அந்த தகவல்கள் வரைபடமாக காட்டப்படும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் www.mousealert.org.au என்ற இணையதளத்தை பாருங்கள். வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு சில எளிய ஆலோசனைகள் இருக்கின்றன. உணவுப் பொருட்களை இறுக்கமாக மூடிய பாத்திரங்களில் சேமிக்க வேண்டும். வீட்டுக்குள் எலிகள் வர முடியாதவாறு துளைகள், விரிசல்கள் இருந்தால் அடைக்க வேண்டும். எலிகளின் கழிவுகளையோ இறந்த எலிகளையோ அகற்றும் போது கையுறை அணிய வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதேனும் தோன்றினால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். சுருக்கமாக சொன்னால், மேற்கு ஆஸ்திரேலியா ஒரு பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. குளிர்காலம் வரும் முன்பாக இந்த எலிகளின் எண்ணிக்கை குறையாவிட்டால் 2021 ஏற்பட்ட $1 பில்லியன் இழப்பை போன்று மீண்டும் சேதம் ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள், அரசு இவர்கள் இணைந்து செயல்படுவது மட்டுமே இதனை வெல்லும் ஒரே வழி. மேலதிக தகவல்களுக்கு GRDC, CSIRO அல்லது மேற்கு ஆஸ்திரேலியாவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது DPIRD பணியகத்தை தொடர்பு கொள்ளலாம்.
3: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, தொடரும் சில விளம்பரங்களின் பின்னர்
4: இந்த மாத்திரைகளை தினந்தோறும் எடுக்க வேண்டும். கால தாமதமாக எடுத்தாலோ, எடுக்க மறந்துவிட்டாலோ, வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்றவை வந்தாலோ இதன் வீரியம் குறைந்துவிடும். இச்சமயம் கூடுதலாக மற்றொரு கருத்தடை முறையை உபயோகிக்க வேண்டும். இதை நீண்ட காலம் உபயோகித்தால் மருத்துவரிடம் 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்று ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
3: கருத்தடை முறைகள் பற்றிய விரிவான விளக்கம் அத்துடன்
5: ஆஸ்திரேலிய ராணுவ அடையாள முத்திரையிலும் பூமரங் இடம்பெற்றுள்ளது. காரணம் என்ன தெரியுமா? போருக்கு செல்லும் வீரர்கள் பூமரங் போல புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அது.
3: ஆஸ்திரேலியாவின் தொன்ம அடையாளங்களுள் மிக முக்கியமான பூமரங் குறித்து கீதா மதிவாணன் முன்வைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா. கூடவே எமது கண் பார்வையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஐ ஃப்ளோட்டர்ஸ் பற்றிய விளக்கம் என்பன ஒலிக்க உள்ளன.
6: Y si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte

0: por más tiempo, comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
1: SBS Audio.
2: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
3: SBS Chill.
4: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
5: Can you describe that feeling for people who haven't experienced it?
6: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
2: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
3: sbs.com.au/audio.
7: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
8: நேர்களே, கருத்தடை முறைகள் பற்றியும் அதில் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உள்ள தற்காலிக மற்றும் நிரந்தர கருத்தடை முறைகள் குறித்தும் விரிவாக விளக்குகிறார் சிட்னியில் மகப்பேறு மருத்துவராக கடமையாற்றும் டாக்டர் மீரா மணி அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. அத்துடன் இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனையை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
9: வணக்கம் டாக்டர் மீரா மணி அவர்களே.
10: வணக்கம் செல்வி. உங்க நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்.
9: கருத்தடை முறைகள் பற்றி பேச இணைந்துள்ளோம். இது பற்றி வெளிப்படையாக பேசுவதில் நமது சமூகத்தில் இன்றும் கூச்சம் நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாம் கருத்தடை முறைகள் பற்றி விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் கருத்தடை முறைகளில் இரு பிரிவுகள் இருப்பதாக அறிகிறோம் டாக்டர். அதை பற்றி முதலில் சொல்லுங்கள்.
10: கருத்தடை முறைகள் என்று நாம் எடுத்தால் அது தற்காலிக முறைகளை பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா நிரந்தர முறைகளா பிரிச்சுக்கலாம். ஸோ தற்காலிக முறைகள் என்று பார்த்தீங்கன்னா, கல்யாணம் செய்து ஒரு 2 வருடங்களுக்கு காற்று, எங்கள் உறவை உறுதிப்படுத்தி பிறகு குழந்தை பெறுவோம் என்று நினைப்பவர்கள், இல்லைன்னா குழந்தை பெற்று பின் ஒரு சில வருடங்கள் இடைவெளி தேவை என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அல்லது குழந்தையே வேண்டாம், எப்பொழுது மனம் மாறுமோ அப்பொழுது பார்க்கலாம் அல்லது தத்தெடுக்கலாம் என்று நினைப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் தற்காலிக முறைகள் பயன்படுத்துவோம். நிரந்தர முறைகள்னா ஃபேமிலி பிளானிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டெர்லைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குடும்பம் கம்ப்ளீட் ஆகிவிட்டது, இதற்கும் பிறகு எனக்கு குழந்தை வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த நிரந்தர முறைகளை நாம் யூஸ் பண்ணலாம்.
9: சரி டாக்டர், நீங்கள் கூறுகின்ற இந்த தற்காலிக மற்றும் நிரந்தர கருத்தடை முறைகள் ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் இருக்கிறதா, அதை சொல்லுங்களேன்.
10: கருத்தடை முறைகள் ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கு தற்காலிக முறைகள்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண் உறை அல்லது கான்டோம்ஸ் எனப்படும் பேரியர் தடுப்பு முறை முக்கியமானது. இந்த முறை மலிவானது, பக்க விளைவுகள் இல்லை, சரியாக பயன்படுத்தினால் 99% செயல் விளைவுடையது. இரண்டாவது, பால் தொடர்பாக வரும் தொற்று நோய் அல்லது எஸ்டிஐ என்று நாம் கூறும் கிருமிகளை தடுக்கிறது. ஆனால் இதில் என்ன சைடு எஃபெக்ட் என்றால், லேட்டெக்ஸ்ல தான் அது செய்திருக்கும், அதாவது லேட்டெக்ஸ் அலர்ஜி உள்ளவர்கள் அதை பயன்படுத்திருக்க இயலாது.
9: சரி, இது ஆண்களுக்குள்ள தற்காலிக கருத்தடை முறை என்று சொல்லுகிறீர்கள். பெண்களுக்குள்ள தற்காலிக கருத்தடை முறைகள் பற்றி விளங்கப்படுத்துங்களேன்.
10: பெண்களுக்கு உள்ள தற்காலிக முறைகளை இரண்டாக பிரிக்கலாம், அதாவது ஹார்மோனல் அண்ட் நான் ஹார்மோனல். மூன்றாவது வந்து பெண்கள் உறைன்னு ஒன்று உண்டு. ஹார்மோனல் முறைகளை பார்த்தீங்கன்னா, அது 2 முக்கியமான ஹார்மோனின் அடிப்படையாக இருக்கிறது. அதாவது ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன்ங்கிற 2 ஹார்மோன், நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ். நம் உடம்புல இந்த மாத சுழற்சியை அடிப்படையாக கொண்டு இந்த மாத்திரைகள் என்னன்னா, முட்டை பையிலிருந்த கருமுட்டையை விடுவிக்காமல் தடுக்கிறது. மருத்துவர் உங்களுடைய மருத்துவ வரலாறை ஆலோசிப்பார், இரத்த அழுத்தம் உண்டா, சர்க்கரை அலர்ஜி உண்டா, குடும்பத்தில் புற்றுநோய் இருக்கிறதா, முக்கியமாக மார்பக புற்றுநோய் உள்ளதா, இரத்தம் கட்டும் தன்மை என்று விவரமாக கேட்டு உங்களுக்கு பொருந்தித மாத்திரையை தருவார். இந்த மாத்திரைகளை தினந்தோறும் எடுக்க வேண்டும். கால தாமதமாக எடுத்தாலோ, எடுக்க மறந்து விட்டாலோ, வயிற்றுப்போக்கு வாந்தி போன்றவை வந்தாலோ,

இதன் வீரியம் குறைந்துவிடும். இச்சமயம் கூடுதலாக மற்றொரு கருத்தடை முறையை உபயோகிக்க வேண்டும். இதை நீண்ட காலம் உபயோகித்தால் மருத்துவரிடம் 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்று ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது ஹார்மோனல், அதாவது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ரெண்டும் கலந்த மாத்திரைகள். இப்போ ஈஸ்ட்ரஜன் இல்லாமல் வெறும் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் மட்டும் உள்ள மாத்திரைகளை உபயோகப்படுத்துகிறோம். இதனால் மாத இடைவெளி சற்று முன்போ பின்போ மாறும். சில சமயங்கள் வராமல் இருக்கலாம். இதில் ஒரு தவறும் இல்லை. மாதம் மாதம் மென்சஸ் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் கெட்ட ரத்தம் உடம்பில் தங்கி பின்பு சிக்கல்கள் வரும் என்பது ஒரு தவறான நம்பிக்கை. அடுத்தது வந்து இன்ஜெக்ஷன். ஒன்லி ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டும் உள்ள இன்ஜெக்ஷன்ஸ். 3 மாதத்துக்கு 1 முறை இந்த ஊசியை எடுக்க வேண்டும். இதன் நன்மை என்ன என்றால் மாத்திரைகளை ஒரு நாள் விடாமல் எடுக்கும் பிரச்சனை இங்கு வராது. இதே போல ப்ரொஜெஸ்ட்ரான் கொண்ட உள்வைப்பு இம்ப்ளான்ட் என்று சொல்றது, அப்பர் ஆர்ம்ல அதை வந்து நாங்க இம்ப்ளான்ட் செய்வோம். ஆனால் அது வந்து 3 வருஷத்துக்கு 1 முறை அதை மாற்ற வேண்டும். இல்ல என்ன பிரச்சனை என்றால் இப்ப குழந்தை வேண்டும் என்று எண்ணினால் உடனே கர்ப்பமாகாமல் தாமதமாக வாய்ப்பு உண்டு. சில சமயம் எலும்பு தளர்ச்சி ஆக வாய்ப்பும் உண்டு. அடுத்தது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மாத்திரை இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம அடுத்ததுன்னு வளைவுகள், வெஜைனல் ரிங்குன்னு சொல்றது. இது வந்து இன்ஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் கலந்து இந்த வளைவை மருத்துவர் முதன்முறையாக பிறப்பு உறுப்புக்குள் பொருந்தி வைப்பார். அதற்கு பிறகு நாம் அதை மாதம் மாதம் 1 முறை மாற்ற வேண்டும். இதனால் எரிச்சலோ நோய்களோ வராது. ஒன்றாக இருக்கும் பொழுதும் தடை இருக்காது. ஆனால் சிலர் இதை உபயோகிக்க தயக்கமும் பயமும் படுகிறார்கள். ஃபைனலி இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டிவைஸ் பத்தி பேசலாம். அதுல 2 முறை இருக்கு, ஹார்மோன் கொண்டது நான் ஹார்மோனல் இல்லாதது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமனா ஃபேமஸ் ஆன காப்பர் டி என்ற நான் ஹார்மோனல் கருத்துறையை பத்தி பேசலாம். இந்த சாதனம் மருத்துவரால் சுகாதார முறையில் கர்ப்பப்பையினுள் பொருந்தப்படும். இதில் காப்பர் அல்லது செம்பு சேர்ந்திருக்கிறது. ஆங்கில எழுத்து டி வடிவத்தில் உள்ளதினால் இதை காப்பர் டி என்று அழைக்கிறோம். இதை அணிந்தால் 3 வருடத்திலிருந்து 10 வருடம் வரை கர்ப்பத்தடையை பெறலாம். இது வந்து கருமுட்டையை கர்ப்பப்பையில் பதிவாகாமல் தடை செய்கிறது. இதே போலவே ஹார்மோன் கொண்ட சாதனம் ஒன்று உண்டு, அதன் பெயர் மிரேனா அல்லது கைலினா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கலந்திருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் 5 வருடங்களுக்கு சுரக்கும். கருப்பு பையின் உள்ள

0: si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo, comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
1: நிச்சயமாக பக்க விளைவுகள் இருக்கும் இல்லையா? சிலவற்றுக்கு நீங்கள் கூறினீர்கள். குறிப்பாக இந்த ஹார்மோன் கருத்தடை முறைகளை பாவிப்பவர்கள் உடல் இடை அதிகரிப்பது என்று சொல்லுகிறார்கள். அவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நிறைய லேடிஸ் எங்ககிட்ட வர பேஷண்ட் இதை கேட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஐயோ, வெயிட் ஜாஸ்தி கூட்டிடுமா, ரொம்ப எடை போடுவோமா, அதான் மேஜர் கேள்வியா இருக்கும். ஆனா யூஸ்வலா அவங்கள எப்படி நான் ரீஷோர் பண்றேன்னா, அதாவது வெயிட் கெயின்ங்கிறது ஒரு ஹோல் இயர்ல நீங்க பாத்தீங்களா, 1 கிலோவோ இல்லைன்னா 2 கிலோ தான் ஜாஸ்தி ஆகும், அதிகரிக்கும், அதுக்கு மேல ஆகாது. ஆனா டெய்லி நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணியோ, கரெக்டா நம்ம டயட் எடுத்து, அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா நம்ம சுகர் அந்த மாதிரி இன்டேக் இல்லாம கம்மியா பண்ணி அளவா சாப்பிட்டு கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணா அந்த வெயிட் கெயினை நம்ம வந்து அதை வந்து இல்லாம பண்ணிடலாம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
1: ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் தற்காலிக கருத்தடை முறைகள் பற்றி விளங்கப்படுத்தினீர்கள் டாக்டர். அடுத்ததாக நிரந்தர கருத்தடை முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
2: நிரந்தர முறைகள்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆண்களுக்கு பண்ற நிரந்தர முறைகளை பற்றி பேசுவோம். அதாவது இந்த விரை பையிலிருந்து, அதாவது டெஸ்டிஸ்ல இருந்து பிறப்பு உறுப்போடு இணைக்கும் குழாயின் பெயர் வாஸ் டெஃபரன்ஸ். இதனை துண்டித்தால் நிரந்தரமாக கருத்தடை செய்யலாம். இதனால் ஆண்மை குறையாது. அது நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆண்மை குறைஞ்சிடுமான்னு. அது குறையவே குறையாது. ஆனா ஒன்னு செய்து 3 மாதத்திற்கு பிறகு விந்து டெஸ்ட் செய்து உயிர் அணுக்கள் இருக்குதா இல்லையான்னு பார்த்ததுக்கு பிறகுதான் கான்பிடண்டா உடலுறவு கொள்ளலாம். இதன் பேர் வந்து வாசெக்டமி ஆர் மேல் ஸ்டெர்லைசேஷன் என்று சொல்றது. இப்ப ஃபீமேல்ஸ்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபெலோப்பியன் டியூப்னு ஒரு டியூப் இருக்கு, அது கருமுட்டையும் விந்தும் சேரும் குழாய். அந்த குழாயை நாம் துண்டித்தால் விந்தும் கருமுட்டையும் சேராது, அதனால் குழந்தை ஆகாது. இதை வந்து ஸ்டெர்லைசேஷன் என்று அழைக்கிறோம். இது ரொம்ப காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப வருஷங்களா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆப்ரேட்டிங் தியேட்டர்ல தான் செய்யப்படும். சிசேரியன் செய்யும் சமயம் குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்றாலும் இது செய்யலாம். இதன் பக்க விளைவுகள் என்னவென்றால், சில சமயம் சிகிச்சை தோல்வி அடைந்து விடும், குழாய் திறந்து விடும். ஆனால் துவாரம் பற்றாமல் கரு குழாயிலேயே தங்கி வளர ஆரம்பித்து விடும். இதை எக்டோபிக் ஆர் டியூபல் பிரெக்னன்சி என்று கூறுவோம். டியூப் மெலிவானதுனால் வெடிக்க வாய்ப்பு உண்டு. இதனால் இரத்தப்போக்கு இழந்து தாயின் உயிருக்கு ஆபத்தாக வாய்ப்பு அதிகம். அதனால் மாத விலக்கு தாமதமானால் டாக்டரிடம் சென்று ஆலோசிக்க வேண்டும். இரண்டாவது, சமீபத்தில் ஆராய்ச்சியின் அடிப்படை கொண்டு ஃபெலோப்பியன் டியூப் அல்லது பெண்களின் குழாயை சிகிச்சையால் துண்டிக்காமல் முழுவதும் அகற்றுவது ஒரு புது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனாக இருக்கிறது. இதை பைலாட்ரல் சால்பிஞ்செக்டமி என்று கூறுகிறோம். இது முட்டைப்பையின் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. இது நிரந்தரமான முறைகள்.
1: தற்காலிக அல்லது நிரந்தர கருத்தடை முறைகளுடன் அவசர கால கருத்தடையும் இருப்பதாக அறிகிறோம். அது என்ன டாக்டர்?
2: சோ இது வந்து எதிர்பாராமல் தற்செயலாக திட்டமிடாமல் நடக்கும் உடலுறவினால் ஆகும் கர்ப்பத்தை தடுக்க இந்த முறை பயன்படுத்தலாம். 2 முறைகள் உள்ளன, ஹார்மோனல் நான் ஹார்மோனல். இப்போ ஹார்மோனல் எடுத்தீங்கன்னா, அதுல 2 வித மெடிசின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரோன் இல்லைன்னா உள்ளி பிரிஸ்டல்ங்கிற மாத்திரையை 72 மணி நேரத்திற்குள் எடுக்க வேண்டும். ஸோ இந்த மாத்திரைகள் யூட்ரஸ்ல வந்து கரு பதிவு ஆகாம தடுக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஹார்மோனல் மெத்தட்ஸ். அதுல வந்து காப்பர் டீ, இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஆனா காப்பர் டீ 5 தினங்களுக்குள் பொருந்தினால் கருத்தடைக்கு உதவி செய்யும். இந்த முறையில் 95% செயல் விளைவுடையது. ஆனால் இதை அடிக்கடி உபயோகித்தால் செயல் விளைவு குறையும். மாத விடை ஆகாமல் இருந்தால் மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரெக்னென்ட் ஆனா இம்மாத்திரைகள் கரு பலமாக பாதிக்கப்படும். ஃபைனலா நேச்சுரல் மெத்தட்ஸும் இருக்கு. எக்ஸ் ரிலீஸ் ஆகும் சமயம் உடலுறவு தவிர்க்கிறது. ரெண்டாவது வித்ட்ராவல், அதாவது இஜாக்குலேஷன் சமயம் உறுப்பை வெளியேற்றுவது, அல்லது குழந்தை டெலிவரி செய்ததுக்கு பிறகு பால் ஊட்டும் போது அந்த 1st 6 மாதம் கம்ப்ளீட் பிரெஸ்ட் மில்க்ல இருக்கும் போது லாக்டேஷனல் அமினோரியான்னு சொல்ற சமயத்துல அதுவும் நல்ல கான்ட்ரசெப்டிவ் எஃபெக்ட்.

0: ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை பகிர்ந்து வாழும் போது கருத்தரை பற்றி உரையாடி ஆலோசனை பெற்று சரியான முறையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பெண்ணுடையது ஆணுடையது என்றில்லாமல் இருவரின் பொறுப்பு என்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும்.
1: மிக்க நன்றி டாக்டர் மீரா மணி அவர்களே, மிக தெளிவாக கருத்தடை முறைகள் பற்றி விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி செல்வி.
2: கருத்தடை முறைகள் பற்றி விரிவாக விளக்கியவர் சிட்னியில் மகப்பேறு மருத்துவராக கடமையாற்றும் டாக்டர் மீரா மணி அவர்கள். அவரோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இதில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை என்பதே, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனையை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, இது ஒரு மறு ஒலிபரப்பு. நேர்களே, நிகழ்ச்சியின் இடையே ஒரு திரை இசைப்பாடல். இந்திய திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், திரைப்பட விநியோகர் என்று பன்முகம் கொண்ட இயக்குனரும் ஆன மோகன்லால் அவர்களின் பிறந்த நாள் என்று 1960 பிறந்த இவர் நடிப்பில் வெளியான சிறைச்சாலை என்ற திரைப்படத்தில் அறிவுமதியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது.

0: Did you know that your Wi-Fi router could be limiting your internet speeds, especially if it's more than 5 years old? For setup tips on how to get the best out of your NBN connection, visit nbn.com.au/checkyoursetup.
1: ஆஸ்திரேலியாவின் கலாச்சார தொன்மைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கும் பூமராங் பற்றியும், தமிழர் பயன்படுத்திய வளரி பற்றியும் நாம் இதுவரை அறிந்திராத பல தகவல்களை நம்ம ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி வழியாக முன்வைக்கிறார் கீதா மதிவாணன். நிகழ்ச்சியாக்கம் ரைசல்.
2: நம்ம ஆஸ்திரேலியா
3: படைப்பவர் கீதா மதிவாணன்.
4: ஆஸ்திரேலியாவின் தொன்ம அடையாளங்களுள் மிக முக்கியமானது பூமராங். பூமராங் என்றதுமே பலருக்கும் ஆஸ்திரேலியா நினைவுக்கு வருவது அதனால்தான். இன்று உலகம் முழுவதும் பல நாடுகளில் விளையாட்டுப் பொருளாய் பயன்படுத்தப்படும் பூமராங்கின் பிறப்பிடம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் கலாச்சார தொன்மைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு பூமராங். பண்டை காலத்தில் ஆஸ்திரேலிய பூர்வக்குடி மக்கள் வேட்டையாட பயன்படுத்திய மரக்கருவிதான் இது. உலகின் மிக பழமையானதும் சுமார் 50,000 வருட வரலாறு கொண்டதுமான கிம்பர்லி பகுதியில் காணப்படும் பூர்வக்குடி மக்களின் பாறை ஓவியங்களில் பூமராங் கொண்டு நடத்தப்பட்ட கங்காரு வேட்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதிலிருந்தே அவற்றின் தொன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பூர்வக்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங்குகள் தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிலத்தடி படிமங்களிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளன. ஆதி காலத்தில் விலங்குகளின் எலும்பால் தயாரிக்கப்பட்ட பூமராங்குகள் பிறகு மரத்தால் தயாரிக்கப்பட்டன. கருப்பு வாட்டில் மரம் மற்றும் குறிப்பிட்ட சில யூகலிப்டஸ் மரங்களின் நல்ல வைரம் பாய்ந்த மரங்களின் உறுதியான வேர்பகுதிகள், பருத்த கிளைகள் அல்லது அடிமரத்தண்டுகள் போன்றவற்றிலிருந்துதான் பூர்வக்குடிகளின் பாரம்பரிய பூமராங்குகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் இன்று பிளைவுட், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களாலும் பூமராங்குகள் தயாரிக்கப்படுகின்றன. பூமராங்குகள் பல வடிவங்களில் பல அளவுகளில் காணப்படுகின்றன. பூமராங் என்றாலே எரிந்தவரிடம் திரும்பி வந்துவிடும் என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு. ஆனால் எல்லா பூமராங்குகளும் எரிந்தவரிடம் திரும்புவதில்லை. ஆஸ்திரேலிய பூர்வக்குடியினர் பூமராங்கை கொண்டு விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடினர். கங்காருவை வேட்டையாட அதன் கால்களை குறிவைத்தும், ஈமி போன்ற பெரிய பறவைகளை அவற்றின் கழுத்தை குறிவைத்தும் பூமராங்குகள் எரியப்பட்டன. பூமராங் எரியும் வேகத்தை பொறுத்து அதிகபட்சமாக நொடிக்கு 10 சுற்றுகள் கூட சுற்றக்கூடும். வேட்டையாடுவதற்கு மட்டுமல்லாது போர் ஆயுதமாகவும், இசைக்கருவியாகவும், விளையாட்டு எரிவலையாகவும் பயன்படுத்தியிருக்கின்றனர். உரசி தீ உண்டாக்கும் கொள்களாகவும் பூமராங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுடைய சின்னஞ்சிறு பூமராங் முதல் 180 சென்டிமீட்டர் அளவிலான பெரிய பூமராங்குகள் வரை அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. பூமராங்குகளில் 3 வகை உண்டு. கங்காரு போன்ற விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டது ஒரு வகை. இலக்கை தாக்குவது மட்டுமே அதன் வேலை. வாழைப்பழ வடிவத்தில் மிக லேசான வளைவுடனும் மழுங்கிய முனைகளுடனும் இருக்கும் அது எரிந்தவரிடம் திரும்பி வருவதில்லை. 2வது சற்று அதிகமாக வளைந்து ஆங்கில எழுத்தான வி வடிவத்தில் மழுங்கிய முனைகளுடன் இருக்கும் பூமராங் என்றதுமே நம் நினைவுக்கு சட்டென்று வருவது இதுதான். இதன் பிரத்யேக வடிவம் மற்றும் எடை காரணமாக எரிந்தவரிடமே திரும்பி வரக்கூடியது. இது பறவைகளை தாக்க பயன்பட்டது. 3வது கூட்டல் வடிவத்தில் இருக்கும். இதன் முனைகள் மிகவும் கூராக இருக்கும். இது எதிரிகளை தாக்க பயன்பட்டது. பூர்வக்குடியினர் பயன்படுத்திய பூமராங்குகளில் பூர்வக்குடியினரின் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. இன்று தயாரிக்கப்படும் நாகரிக மற்றும் அலங்கார பூமராங்குகளிலும் பூர்வக்குடி ஓவியங்கள் பயன்படுத்தப்பட்டு அசலை போன்ற மாயையை உருவாக்கி விற்பனையில் சாதனை படைக்கின்றனவாம். அசலானாலும் நகலானாலும் பூமராங் என்ற பெயருக்கும் வடிவத்துக்குமான ஈர்ப்பும் மோகமும் இன்றும் மக்கள் மனத்தை விட்டு அகலவில்லை. தற்போது உலக அளவில் பூமராங் எறியும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வருட சாம்பியனான லோகன் பிராட்பேண்ட் என்பவர் விதவிதமான பூமராங்குகளை எரியும் முறை பற்றி சொல்கிறார்.
5: Basically, the best way to think of it is that each wing is an airplane wing, and this airfoil allows the boomerang to generate lift. But a boomerang is thrown vertically, so the direction of lift is to the side, unlike an airplane flying horizontal where the direction of lift is up in the air.
4: ஆஸ்திரேலிய ராணுவ அடையாள முத்திரையிலும் பூமராங் இடம்பெற்றுள்ளது.

0: காரணம் என்ன தெரியுமா? போருக்கு செல்லும் வீரர்கள் பூமராங் போல புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அது. ஆஸ்திரேலியா தவிர ஐரோப்பா, எகிப்து, வட அமெரிக்காவிலும், ஏன் தமிழ்நாட்டிலும் கூட பூமராங்குகள் பழங்காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருப்பதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. மிக பழமையான பூமராங் ஒன்று போலந்தின் ஒலாசோவா குகையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் வாழ்ந்திருந்த யானை போன்ற மாபெரும் விலங்கான மம்முத்தின் தந்தத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட அதன் வயது சுமார் 30,000 ஆண்டுகள் என்றும், 2 அடி நீளமும் 1 கிலோ எடையும் கொண்ட அது ரெயின்டீர் எனப்படும் மான்களை வேட்டையாட பயன்படுத்தப்பட்டது என்றும் அறியப்படுகிறது. தமிழ்நாட்டில் யானை தந்தத்தால் தயாரிக்கப்பட்ட பூமராங்குகள் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன என்னும் தகவல் நமக்கு வியப்பளிக்கிறது அல்லவா? பழங்காலத்தில் பயன்பாட்டில் இருந்த அவை இன்று அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பூமராங்குகளுக்கு தமிழில் வளரி என்று பெயர். வளரியின் வேறு சில பெயர்கள் வளைத்தடி, பாராவளை, சுழல் படை, படைவட்டம் போன்றவை. வளரிகள் பெரும்பாலும் அடிமரத்தண்டுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டன. சிறப்பாக சில உலோகத்திலும் யானை தந்தங்களிலும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. வளரி எரியும் முறைகளும் பூமராங் எரிமுறைகளைப் போலவேதான். அவை இலக்கை குறிவைத்து நேரடியாக வீசப்படுவதில்லை, சுழற்றிதான் எரியப்படுகின்றன. அப்படி சுழற்றி எரியப்படும் போது செங்குத்தாகவோ கிடையாகவோ சுழன்றபடி செல்லும். சில பூமராங்குகள் சுழலாமலும் செல்லும். பண்டைய காலத்தில் வளரிகள் போர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எதிரியின் கழுத்தை இலக்கு வைத்தால் வளரி சுழன்று செல்லும் வேகத்தில் உயிரையும் பறிக்கும் வல்லமை உடையது என்ற போதும் பெரும்பாலும் கால்களை இலக்கு வைத்து எரியப்பட்டன. தற்காப்பு ஆயுதங்களுள் ஒன்றாகவும் வளரிகள் இருந்திருக்கின்றன. இந்த வளரிகளின் முன்னோடி ஆஸ்திரேலிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய பூமராங்குகளே என்று அறியப்படுகிறது. உலகின் பல பகுதிகளிலும் பண்டை காலத்தில் பூமராங் பயன்பாடு இருந்தாலும் இலக்கை நுட்பமாக குறிப்பார்த்து எய்யக்கூடிய வில், அம்பு, ஈட்டி, வேல் போன்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பூமராங் பயன்பாடு குறைந்து போனது. ஆஸ்திரேலிய பழங்குடியினரிடத்தில் மட்டுமே பூமராங்கின் பயன்பாடு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. பூமராங் என்றதும் ஆஸ்திரேலியா நம் நினைவுக்கு வருவதற்கு இதுவே முக்கிய காரணம். ஆஸ்திரேலிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய வேறு சில வேட்டை ஆயுதங்கள் வேட்டைத்தடி, எரி ஈட்டி, குத்தீட்டி போன்றவை. தற்காப்புக்காக கேடயங்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எரி ஈட்டிகள் தொலைவில் உள்ள விலங்குகளை வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. டாஸ்மேனிய பூர்வகுடிகள் பயன்படுத்திய எரி ஈட்டிகள் மெல்லியதாகவும் சுமார் 6 மீட்டர் அளவில் நீளமாகவும் இருந்திருக்கின்றன. அளவில் பருத்தும் நீளம் குறைந்தும் காணப்பட்ட குத்தீட்டிகள் கடற்பசுகள் எனப்படும் சீல்களை கொள்வதற்கு ஏதுவாக பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. சமவெளியிலும் கடலோர பகுதியிலும் வசித்தவர்கள் அதிகமாக எரி ஈட்டியையும், மழைக்காடுகளில் வசித்தவர்கள் குத்தீட்டிகளையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். மழைக்காடுகளில் அடர்ந்த செடி கொடிகளுக்கு இடையில் புகுந்து செல்லும் போது நீளமான ஆயுதம் ஏந்தி செல்வது எளிதல்ல என்பதால் குறைந்த நீளமுள்ள ஆயுதங்களையே பயன்படுத்தினார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய பூர்வகுடி இனங்களிலேயே வில்லும் அம்பும் பயன்படுத்தியவர்கள் என்ற பெருமை டாரஸ் நீரிணைப்பு தீவுவாசிகளையே சேரும். வேட்டை தடியை தாரு பூர்வகுடியினர் வட்டி என்கின்றனர். இதை நல்ல நல்லா என்றும் சொல்வதுண்டு. இதன் முனை கூம்பு மாதிரியோ, உருண்டை வடிவிலோ, பறவையின் தலை போன்ற வடிவத்திலோ, அல்லது ஹாக்கி மட்டை போன்று முனையில் வளைந்து தட்டையான வடிவத்திலோ பயன்பாட்டின் தன்மையை பொறுத்து தயாரிக்கப்படும். வேட்டையாடுவதும் மீன்பிடிப்பதும் ஆண்களின் வேலை எனில், பெண்களின் வேலை சேகரிப்பது. ஈமியோ, கங்காரு போன்ற பெரிய உயிரினங்களை ஆண்கள் வேட்டையாட, காய்கள், பழங்கள், கிழங்குகள், மூலிகைகள், பருப்புகள், முட்டைகள், தேன் போன்றவற்றையும், கோவர்னா பாம்பு போன்ற தரைவாழ் சிற்றுயிர்களையும் பெண்கள் கொணர்வார்கள். ஆயுதங்கள் அல்லாது பூர்வகுடியினர் செய்வினை போன்ற காரியங்களையும் எதிரிகளை பயங்கொள்ளவும் பழிவாங்கவும் பயன்படுத்தியிருக்கின்றனர். இறந்த ஒருவனின் எலும்பை எடுத்து எதிரியை நோக்கி சுட்டினால் சுட்டப்பட்டவன் விரைவிலேயே நோயுற்று சாவான் என்னும் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. காலங்காலமாய் மானுட வரலாற்றில் துணிச்சலும் பயமும் ஒன்றோடொன்று பிணைந்தே பயணிப்பது வியப்பளிக்கிறது அல்லவா?
1: நம்ம ஆஸ்திரேலியா.
2: படைத்தவர் கீதா மதிவாணன்.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
3: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
1: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
0: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
1: SBS several billion stories.
3: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
4: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம்.

0: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
1: கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
2: நேர்களே, எமது கண் பார்வையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஐ ஃப்ளோட்டர்ஸ் எனும் விடயம் பற்றி விளக்குகிறார் கண் மருத்துவர் ராஜ் பத்மராஜ் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இது ஒரு மறு ஒலிபரப்பு. இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை என்பதையும், இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும், கேட்கும் நேர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக் கொள்கிறோம்.
3: வணக்கம் டாக்டர் பத்மராஜ்.
4: வணக்கம் ரேணுகா. வணக்கம் SBS தமிழ் நேயர்களே.
3: டாக்டர், நாங்கள் கண் தொடர்பான பல பிரச்சனைகள் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ் அந்த அம்சம் பற்றி பார்ப்போம். முதலில் ஐ ஃப்ளோட்டர்ஸ் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா?
4: ஐ ஃப்ளோட்டர்ஸ் என்றால், நீங்கள் ஒரு வெள்ளத்திரைய பார்க்கும் பொழுது அதுல சில சில ஒரு பூச்சிகள் மாதிரி, இல்ல ஒரு கருப்பு பூச்சிகள் மாதிரி, இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி பறக்கிற மாதிரி தெரியும். அது சில நேரம் ஒரு பார்க்கலாம். இப்ப நீங்கள் இந்த கார் ஓட்டும் பொழுது விண்ட்ஸ்கிரீன்ல அந்த தண்ணி படர்ந்தா எப்படி இருக்குமோ, அந்த போட்டு போட்டா தெரியும். அது மாதிரி தெரியும். சில நேரம் இந்த ஃப்ளோட்டர்ஸ் வந்து ஒரு மூவ் பண்ணும், அதுல அந்த புள்ளி புள்ளியா ஓடி திரியும், ஒரு பூச்சி ஓடுற மாதிரி சில பேர் அப்படித்தான் சில பேர் சொல்லுவார்கள். எனக்கு நீங்க பார்க்கும் பொழுது அதைத்தான் நாங்கள் வழக்கமா ஃப்ளோட்டர்ஸ் என்று கூறுகிறோம்.
3: இது வந்து நீங்க எப்படி இருக்கும் என்று விளக்கினீர்கள் டாக்டர், அது ஏன் ஏற்படுகின்றது?
4: அது சில நேரம் சில பேருக்கு அந்த ஃப்ளோட்டர்ஸ் சும்மாவே தெரியும். அது சில பேருக்கு அந்த கண்ணீர்ல சில நேரம் சில ஊட்டியில எதுவும் பிறன் இருந்தால் அது சில நேரம் ஃப்ளோட் பண்ணிக்கலாம், அது தெரியலாம். ஆனா முக்கியமாக என்ன ஃப்ளோட்டர்ஸ்ல முக்கியமான காரணம் நாங்கள் வடிவன்றை வேணும் என்னென்றால், அந்த ஃப்ளோட்டர்ஸ் வந்து கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த திரவத்தில, அதாவது விட்ரியஸ் என்று சொல்லுவோம், அது அந்த விழித்திரைக்கு முன்னால் இருக்கிற ஒரு திரவம் இருக்கின்றது, விட்ரியஸ் என்ற ஒரு திக்கான திரவம். அந்த திரவம் வந்து ஒரு ஃபைபர் அண்ட் லிக்விட் கம்போனண்டா ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. அது வயசு போக போக அந்த ஃபைபரும் மற்ற அந்த திரவ பகுதியும் செப்பரேட் பண்ணும் பொழுது சில பேருக்கு அந்த ஃப்ளோட்டர்ஸ், கலக்கமா ஒரு 50 வயசு அப்படி வரும் பொழுது 50-60 இடையில சில பேருக்கு அந்த திடீரென்று ஒரு ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி தெரியும். அதோட அவர்களுக்கு சில நேரம் அந்த ஒரு மின்னல் மாதிரி, அதாவது இந்த மழை வரப்ப மின்னல் வானத்துல பாக்குற மில்லன் மாதிரி இரவுல சில நேரம் அப்படி தெரிஞ்சால், அது தெரிகிறவர்கள் ரெட்டினால எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்று பிரச்சனை இருக்கலாம். எனவே அவர்கள் அதை கவனமாக கண் பரிசோதகரிடம் சென்று அதை பரிசோதிக்க வேண்டும்.
3: இப்ப நீங்க சொன்னீங்க டாக்டர், இப்ப கண்ணுக்குள்ள அந்த கண்ணீரோடு சேர்ந்து ஏதாவது தூசி துணிக்கைகள் இருந்தாலும் ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி தெரியும் என்று. ஆனால் உண்மையிலேயே இது ஃப்ளோட்டர்ஸா அல்லது வேறு சாதாரணமான ஒரு விஷயமா என்று எப்படி கண்டுபிடிப்பது?
4: நீங்கள் அது கண்ணை இமைக்கு கண்ணை சிமிட்டும் பொழுது அந்த ஃப்ளோட்டர்ஸ் டிசப்பியர் போயிட்டு வந்தால், அது வழக்கமாக கண்ணின் முற்பகுதியில இருந்து வந்த ஃப்ளோட்டர்ஸ் மாரி தான் இருக்கும். ஆனா கண்ணை சிமிட்டும் பொழுதும் கண்ணை அசைக்கும் பொழுதும் அது திருப்பி அது தொடர்ந்து அந்த ஃப்ளோட்டர்ஸ் தொடர்ந்து இருந்துச்சு என்றால், அது கண்ணின் பிற்பகுதியில் இருக்க காரணமாக இருக்கலாம். மற்றது அந்த ஃப்ளோட்டர்ஸோட சம்பந்தப்பட்டதாக இந்த மின்னல் மாதிரி அந்த இரவுல ஒரு இருட்டுக்குள்ள போகும் பொழுது, ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போகும் பொழுது, ஒரு நான் சொல்லுவோம் ஃபிளாஷஸ் ஆஃப் லைட், அதாவது ஒரு மின்னல் மாதிரி தெரிஞ்சேன்டா, அந்த அதோட வர்ற ஃப்ளோட்டர்ஸ் வந்து ரெட்டினா சம்பந்தப்பட்ட, அதாவது விழித்திரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய காரணமாக இருக்கலாம்.
3: இதற்கு என்னென்ன சிகிச்சைகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
4: நான் சொன்ன மாதிரி அந்த ரெட்டினாவுல சில திரவம் செப்பரேட் பண்ணிக்கலாம் வர்றது நாங்க சொல்றாங்க போஸ்டீரியர் விட்ரியஸ் டிட்டாச்மெண்ட் அண்டு PVD என்று சொல்லுவோம் இங்க. ஆனா அப்படி அந்த அந்த வித்தியாசம் செப்பரேட் பண்ணும் பொழுது சில நேரம் ரெட்டினால தேர் வரக்கூடியும், அதாவது அந்த விழித்திரையில தேர் வந்துச்சு என்றால், அது கவனிக்கப்படாட்டி அது தொடர்ந்து அது பெரிதாகி அந்த விழித்திரை கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணக்கூடும் ரெட்டினாவில் இருந்து, அதை சொல்லுவோம் நாங்கள் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அண்டு. இப்படி ஃப்ளோட்டர்ஸ் கணக்க ஃப்ளோட்டர்ஸ் வரும் பொழுது நீங்கள் ஒரு கண் பரிசோதனம் சென்று கண்ணை கவனமாக பரிசோதிக்க வேண்டும். அவர்கள் ஒரு சொட்டு மருந்து போட்டு அந்த பியூப்பிளை

0: ஹைலைட் பண்ணி உங்களோட விழித்திரைய பார்ப்பார். அதுல ஏதும் பிரச்சனை தெரிஞ்சிச்சு என்றால் தென் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சா லேசர் மூலம் அந்த கிழிந்த அந்த விழித்திரையை நாங்கள் அட்டாச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது கனகாலம் விட்டு நீங்கள் கம்ப்ளீட்டா ரெட்டினா டிட்டாச் பண்ணினாலும் ஆப்ரேஷன் செய்து உங்களுக்கு இழந்த பார்வை ஓரளவு பெறக்கூடியதா இருக்கும். ஆனா காலம் கனகாலம் சென்றுட்டு வந்தா அப்புறம் இழந்த பார்வையை பெற முடியாமல் இருக்கும். எனவே இப்படி இவர்களுக்கு தெரிஞ்சால் இந்த புளோட்டஸோட இந்த பிளாஷிங் லைட்ஸ் அதாவது மின்னல் மாதிரி தெரிஞ்சு இந்த புளோட்டஸ் கணக்க வந்துச்சு என்றால் நீங்க கட்டாயமா உடனடியாக கண் வைத்தியர்கிட்ட போய் உங்களோட ரெட்டினாவை கம்ப்ளீட்டா செக் பண்ண வேண்டும். அது முக்கியம். ஏனென்றால் இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்காவிட்டால் விழித்திரைய கம்ப்ளீட்டா பாதிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது.
1: அதைத்தான் அடுத்ததாக கேட்க இருந்தேன் டாக்டர். இதை தவிர இப்ப இதுக்கு சிகிச்சை பெறாவிட்டால் வேறு ஏதாவது பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படுமா?
0: என்னன்னு கண்டுபிடிச்சு அறிய வேண்டும். அதுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு அதை இருக்குண்டு அதான் இந்த பார்வைய இப்ப ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சவுந்த சிகிச்சை அளிக்காவிட்டால் பார்வை கம்ப்ளீட்டாக இழக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அந்த விழித்திரை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ணால் எனவே ஆரம்பத்திலேயே அது கண்டுபிடிச்சு டாக்டர் கண் வைத்தியரை பார்த்து அது வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ரெட்டினாலே ஒரு பிரச்சனையும் இல்லையென்றா உங்களுக்கு அதால ஒரு பாரதூரமான பிரச்சனை ஒன்றும் வராது.
1: சரி, நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர். இப்ப நிரந்தரமாக இந்த பிரச்சனை சிகிச்சை பெற்றவுடன் தீர்க்கப்படுமா அல்லது சிகிச்சை கொடுத்த பின்னர் மீண்டும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
0: அதான் இந்த ஐ ஃபுளோட்டஸ் வந்து கட்டாயமா இப்ப அந்த ரெட்டினால பிரச்சனை இல்லாட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. ஆனா சில பேருக்கு அந்த ஃபுளோட்டஸ் இருக்கிறதால அவளுக்கு அந்த டிரைவ் பண்ணும் பொழுது இல்லாட்டி ஒரு நுணுக்கமான வேலை செய்யும் பொழுது அந்த ஃபுளோட்டஸ் வந்து அவர்களுக்கு பார்வையை மறக்கிற சான்ஸ் இருக்குது. அப்படி அந்த ஃபுளோட்டஸ் கணக்க பிரச்சனையில கொடுத்தால் நாங்கள் ஒரு வழக்கமாக ஒரு கொஞ்சம் ஒரு வருஷம் மட்டுக்கு விருந்து பார்ப்போம். ஏனென்றால் சில நேரம் அந்த ஃபுளோட்டஸ் இருந்தாலும் அவர்களது அவர்களது மூளை வந்து அதுக்கு ஒரு அடாப்ட் பண்ணிடும். அந்த ஃபுளோட்டஸால பாதிப்படையாமல் அந்த தெரியாது. ஆனால் சில பேருக்கு அந்த ஃபுளோட்டஸால அவர்களுக்கு இப்படி வாசிக்க கஷ்டம் இல்லாட்டி டிரைவ் பண்ணுறது கஷ்டம் அப்படி கணக்க பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஃபுளோட்டஸை நாங்கள் லேசர் மூலமாக கணக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு அந்த அந்த திரவத்தை அந்த விட்ரிய திரவத்தை அறுவை சிகிச்சை மூலம் வெளியில எடுத்து அந்த ஃபுளோட்டஸை ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன். அதனுடைய நாங்கள் அது வழக்கமாக அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே செய்யற இல்லை. ஆனா அவர்களுக்கு கிழக்க பிரச்சனை இந்த ஃபுளோட்டஸால இருந்தால் இதையும் செய்யக்கூடியதாக இருக்கும். மற்ற இன்னொரு விஷயமும் நான் அந்த ஃபுளோட்டஸ் பெரிய கூற மறந்துட்டேன். சில பேருக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து அவர்களுக்கு ஒரு அந்த பிளட் வெசல்ஸ் சில நேரம் உடைஞ்சிச்சு. அந்த டயபெட்டிஸ் வந்து அவர்களுக்கு புது பிளட் வெசல்ஸ் வந்து ரெட்டினால அதுகள் சில நேரம் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் லீக் பண்ணி பிளட் ப்ளீட் பண்ணினாலும் அந்த ஃபுளோட்டஸ் மாதிரி தெரியும். எனவே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்து ஃபுளோட்டஸ் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக கண் வைத்தியரிடம் சென்று பரிசோதிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் தாக்கத்தினால டயபெட்டிக் ரெட்டினோபதியால இந்த ஃபுளோட்டஸும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது.
1: சரி, மிக்க நன்றி டாக்டர். ஐ ஃபுளோட்டஸ் பற்றி நீங்கள் தெளிவாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி.
2: எமது கண் பார்வையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஐ ஃபுளோட்டஸ் எனும் விடயம் குறித்து விளக்கியவர் கண் மருத்துவர் ராஜ் பத்மராஜ் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை என்பதையும் இதை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும் கேட்கும் நேர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மோகன்லால் நடித்த இன்னொரு திரைப்படமான இருவர் என்ற திரைப்படத்தில் வைரமுத்து வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?

நேர்களே, நமது நிகழ்ச்சி திங்கள் புதன் மற்றும் வெள்ளி மதியம் 12 மணிக்கு நேர்லையாகவும் 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் அளிக்கிறது. இன்று வியாழன் மதியம் 12 மணிக்கு நேர்லையாக ஒலித்த நிகழ்ச்சி ஞாயிறு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக ஒலிக்கிறது. சரி நேர்களே, மீண்டும் நாளை மதியம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.